0: ஹலோ
1: ஹலோ, குட் ஈவினிங் மேடம்.
0: குட் ஈவினிங். கனாவை பிரபனு
1: சொல்லி பங்கு கம்மக்காரி உக்கம் ஓமிதான்.
0: ஹோய் ஓமிதா, கை இசை தாமின சிகே
1: மேடம். இசை கிட்டங் லங்கக் தவம் தங் தாகே லம்ஜா சரா ஃபிலம் கிமே
0: லம்ஜா சரா ஃபிலம் கி ஹை பியூ
1: மண்டாக்கி மண்டாக்கி நீ நசக்குதோ.
0: ம், மத்தி எம் தங்க அங்க அதி நுங்காய் தோய்னே கரம்ப இசை நோ ஹவதோ கங்மின ஹவுனபா.
1: ஓ, ngang dui ne mathi ma
0: ngang biro
1: ha ja lagi ko mida
0: hoi hoi
1: ya ho thing ma li da ko ai ge nu si ma to pina ba le ta banani hai si ra tum se par tham banani hai si ra mida se dalo cha lagi
0: hoi yam phazana kudol tam bire tamina si gr kumanna sairing ba rkg te na sairang ba mandakini na. சைசக்லிபை இசை நீ குதல் தம்ஜரி தமிழரசி
1: தகச்சரிதா.
0: தகச்சரி.

0: ஹலோ ஹலோ ஹலோ
1: ஹலோ குட் ஆஃப்டர்நூன் மிஸ்.
0: குட் ஈவினிங் கனாவை வீரவனோ. கனாவை வீரவனோ, மிங் லைஃப் ஹாய் பியூ. தௌபால் கெட்ரி லைக்காய்தகி. இபிஐ கரி இசை தாமினசிகே.
1: நசை லைஃப் ஹோனிங்லை நமிசே மிசாயி. அமிதா மை புங்கங்கே கரி இக்கி மரி லைன நத மிசாலா.
0: அக்கோய் நதே அனோ உடோப அக்கோய்கி ஃபிக்ஸ் பாயிண்ட் சார்ட் சின்பதகி கோ. அனோவ ப்ரோக்ராம் சிங் லேப்தன ஹப்சின்ஜெரக்லி மதுகி சருப் அமோயின நிங்கசி அமுக் அனோவ அக்கோய்கி நுந்தில் நுமிதாங் வரம்சித இசை லைஃப் ஃபோனின் ப்ரோக்ராம் ஹப்சரிவசே.
1: ஃபோன்ஜே தொக்சலப்பனே அதுவும் எம்லை பக்கபோய் ஹோய் ஹோய் அது எம்லை பக்கபோய் மேடம் இசை ஜெ குவைக்கி நுமிதாங் வாயிரம் வாயிரம் பண்ணினா ஹைனஜோம் யோபான் தெலங்காய் ஹைக்கி மலங் சவும் கங்கபதனா புஸ்பாரானினா சக்கபதோ அதும் கதங் சாதுரகே ஹோய் அதுங்க சை மமாங் த ஃபங்கிபா குவைக்கி நுசி ஜெரப மருப் சிங்சு இசை கலை இப சிங் தும் சிங்து மதிக் மதிக் தோர்சு பிளான் தோக்பிரமே அது மைனா
0: ஹோசிக் இபிஐ சுமத்தே அமதங் லான் தோக்பிரகதி யாம் நுங்காய்சகனே நன்பிரோ ஹைபியூ இசை தரக்கதபகிங் ஆயில்லை ஜரபனே ஹோய் மேடம் மாலங்
1: தாஹும்
0: ஃபங்கபத மனிங் தம்லே நுசாய் சம்லாங்கே ஹெங்கியோ மேடம் யாம் பசனங்க பிரிசிதி யாம் நுங்காய்சரே யாம் தகச்சரி தகச்சரி மகா தாவ தோரம் சிங்சு நுங்காய் நுங்காய்ப கயாம ஆகாஷ்வானி இம்ஃபால் நம்ம யாம் கிதமக்த சேம் சாதுனா லேசரி அனௌப தோரம் கயாமசு அதுனா லேப்தனா ஆகாஷ்வானி இம்ஃபால் கி தோரம் சிங் தபியூ ஹைபு வாஃபம் சிகலோய்னா குதல் தம்ஜெரி அதும் தாத்தை புசிகி சோ அதும்
1: ஹோய் யாம் நுங்காய்சரே
0: தகச்சரி. சைரேங்ப யுகாந்தி, சைராங்ப கோபி, சைசக்லிபி புஷ்பராணி.